மீஹுன்ன விதாழு ஹிந்து ஹந்தும குராஷ் ஹமகஷவரும் தியபே மீஹுங் அழுகங்கொங் உளே தகத்தின் திமங்கலேகு ஃபானு பரிய வெகிவமே.

எவரெங்கே சீரு சல்லா தத்திமன் ரஸ்கலாங்கே அசவா ஒடுகன் வாக்கமங்கையே எஹென்ன குன்னூனே அசவா ஒடுகம் வமே அதி எவரெங்கே காத திமன் ரஸ்கலாங்கே ஃபொனு வாஃபாவா மலாயகத்தும் எகந்த லீவதே.

வாஹா தந்தனாய் தகைச்சே மில்குவே ஒடுகெம் வா ரஸ்கலாங்கே மாத்திவெறிவே ஒடுகெம் பி அதி கயாமே உம்கே வகுத்து தின ஒடுகத்தும் வனி ஏகலாங்கே ஹதரத்துகே அதித்யபே மீஹும் எம்புரி ருஜூ ஆக்குரவ்வா ஹுஷி ஏகலாங்கே ஹதரத்தஷே.

ஆனுங்க வெரி ரஸ்கலாங்க ஹதரத்தும் ஃபனுவா ரஹ்மத்தை கம்கை ஹமகாஷ் வரும் எக்கலாங்கை மொளங் அஸ்ஸவா ஒடுகும்வா மொள தென் ஒடுகும்வா ரஸ்கலாங்கே.

அன்னைக்கு தலா மரா உலக அபரம் கங்காவே நுகன் நமரிக்கமே பே அவரன் திபாமியும் எச்சரிய தூக்கஃபா மிதா தேச்சகி ஏகா திபாமியும் ஹிபாட்டாகின் திபே நம துவஹகு மக்ஃபுரிதி நுதானே தேச்சிகே எய் மேக்கதாங்க பாவாதி விஃபுத்தாய் அவரன் மிருணு குசாய் ஏங் ஹே அரா திபேசே அவரன் ஃபே மிவஸ் இவ்வாஃபிங் ஹெய்ய ஏ ஹத்வா புடுக்குருவி கதா கோயே இப்ப சுவாமிங்க ஹெக்கியோ வடிகன்னவாசு ஏ மிஸ் தகுன்னேவே தியபாமியும் ஹத்வா புடுக்குருவி கதாங்க எய் எக்கோவந்த கதாங்கே அதி தியபாமியும் பஃபா கதக்கி ஹம இக்கிமே ஃபேத்தியபாமியுங்க எம்மென்னி ஆதம் குஃபானுங்க தரின்னவே ஏ ஆதம் குஃபானு ஹெத்தேவி வெதின்னவே தியபாமியும் குர மே மீஹகி தக்குவாவிரிக்கம பொடு மீஹிக்கே அரபீங்க மீஹக அஜமீங்க மீஹக்கு எமச்சிக வகி இத்துருக்கமே ஹம தக்குவாவிரிக்கம மெனுவி நெசே ஏங் ஹே அராசிவேரு அவரின் ஃபே மிபஸ் இவ்வாஃபீங் ஹெய்யே அத்வா புடுக்குருவி கதாக்கோ இப்ப சுவாமிங்க ஹெக்கி ஓடுகன்னவாசு ஃபே மிச்சாங்க ஹாதிரத்தி மீஹும் ராயப் கவா மீஹுனங் இவ்வாவிரிக்கமே ஏ மிஸ் தகுன்னேவே அமுகர்வரும் மேரஸ் கிதாங்க வணி வார்த்த முதலும் கொம்மை வார்த்த வெறியக்க வாணே ப பஸ்வா நிம்மாஃபே வார்த்த வெறியக்கம் எச்சி தினமக்குரா வசூயத்தின் ஹியோனுவா ஹுட்டே அதி திம்பயம் பயபுரே இத்துரு எச்சிக்கா குள வசூயத்தின் ஹியோனுவா ஹுரிமே தரி லவ்வா ஹுரி தம்மச்சரே ஜினே குள மிஹாயம் ஹுரி இக்கம்கி அதபே திமாகி பஃபானு மீஹக நசபுகி தவா இக்கோ திமா மினுவங்குள சாஹிபு நோம் பயக திமாகி நிஸ்பத்தி இக்கோ ஃபினம எ மீஹக்கு எமச்சம் மேக்கிதாங்கி லாவனத்தாய் மலாயிக துங்க லானத்தாய் மீஸ்தகுங்க லானை ஹுட்டே ஏ மீகோ இக்கிவேன் ஃபரதை சுண்ணத்தி கபூ நுவே ஹுட்டே திபா மீஹுங்க மச்ச சலாமாய் மேக்கிலாங்க ரஹ்மன் ஹுட்டே அலிஃபா வார்த்தம் தெலுங்கு பேச்சக் மேரஸ் கிளாங்க பஸ் வாக்கன் அழுவாஃபாவா மகுத்த நிசா சூரத்துக்கு ஆயத்தபுகா பயன் குருபாஃபா வே வார்த்த பெஹுங்க கந்தத்த எப்படிங்கம்பா அயில்மக்கி ஃபரா இது அயில்மே தரி எவ்வாவரி சம்மச்சரே பஸ்ருங்க முராதக்கி தெமியக்கு இந்தியன் உழைனிக்கோ அங்கே மீஹா ஜினே கொகின் தரியக்கு லிபுனஸ் ஏ தரி லியான் குளோங்க கொத்தும் நஃபி நுக்குரா நம ஏ தரி ஷரியாத்தும் லெவ்வா ஹுரி இந்தியும் ஹுரி ஃபிரிமீஹா செவ்மிய ஃபை லியான் குளோங்க மகுத்தக்காய் ஏகே ஷர்த்துத்த நூறு சூரத்துகா பயம் மிகும் பே பயக்மீஹுங்க நசபுக்கு தெரியங் ஏ நசபும் உஃபெதுனுக்கம்கா அனுவா தரியக்கு வத்தாஃபி அங்கெனக ஸ்வர்கேக வஸ்ஸ் நிஜபேனே கவங் ஹதீஸ்கா கண்டு எழுகும் வே மிமே ஹுத்வா விதாழ்வே நிம்மைத்தனா பாபா ஜிபி ஆய் குரிகா ஜேவி ஹிங்கா ஜே ஏ ஆயத்துக்கு பானை அல்யோம அதுகா அகுமல்து லக்கும் திவாமீஹுன திவன் சுவாமிங்க ஃபுரிஹம குரபாஃபீமே தீனக்கும் திவாமீஹுங்க தீன் வா துமம்து அதி ஃபுரா ஃபுரிஹம குரபா அலைக்கும் திவாமீஹுங்க மச்ச நியமதி திவன் சுவாமிங்க நியமை வரதீத்து அதி திவன் சுவாமிங்க ருஸ்வாஃபீமே லக்கும் திவாமீஹுன அல் இஸ்லாம இஸ்லாம் கங் தீனா தீனக்கம்கா மியவே லத்தீஃபத்து யஹுதீங்க தன்னவே கிழக்கு மியாயத்துக்கு அடுவஹாபா அசாவே கிழக்கு அறிவுகா அதினவியே திய ஆயத்துக்கு அருமிங்க மச்ச பாபா திப்புனு ஆயத்திக்கம்கா வீ நம ஏ பாபா திப்புனு துவஹி ஐது துவஹிக்கம்கா ஹிதீமஹே இபே கிழக்கு இதாவியே ஏ மையாய ஏ ஆய பாபா திபி ஹுக்குரு ஹஜ்ஜு துவஹு ரசூலுல்லாஹ் இஃபான் அர்ஃபாத்துகா ஹுன்னு அனிக்கு தின் அதுவும் ஹதானி கொங் ஐதும் ஹெய்யு சலாமாய் சொல்லி இது ரசூலுல்லாஹ் இஃபான் ஹஜ்ஜுத்துல் வதாவுகி கந்தக்கும் அவதி வடாகின் மதீனா தத்துர் ஃபுக்குர பாஃபா வடாகி மதீனா அஃபின் வடாக தும் திம்ஃபார் தக்பீர் விதால் வைஃபா மிஃபதாய் விதால் வியே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் ஆ இபூன தா இபூன ஆபிதூன சாஜிதூன தி ரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்சாப வஹ்த யகூலுல் முத்ரஜிம் அஃபல்லாஹு அன்ஹு மியாத்தனம் மி பாபும் தர்ஜமா குளோம வஸ்துக்குள ஹிசாப் நிமுனியே மி பாபக்கி பாபு மகாஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மி சீரத்துக்கு சோழன பாபே மி பாபு நிம்முமுகி தௌஃபீக் மேக்கிலாங்க தேவிக்கம சுக்குர் குர ஹாதுகா மி சீரத்தும் தெங்கத்தன் நிம்முமுகி மச்ச தௌஃபீக் உதேபுங்க துவா குரமே ஆமீன் வஸல்லல்லாஹு அலா சையீதுனா முஹம்மதின் வாலிஹி வசஹபிஹி வஸல்லம் சத்தாரன பாப் باب يذكر فيه ما يتعلق بالوفود مي سلاما صلى الله عليه يترك يغفان غريان اك يغفان فاوان بل درما تاي اسلام دين بيعتي فما فلا فراتن وفد تو واكرن باب دنا هجرين وون ارغ ياي ديون ارغ تريغا اك اك فلا فراتن يترك يغفان غريح اسلام دين بنما تاي يترك يغفان فاوان بل درما باب وفد تن اي مي اه وفد تو واكتبغا اك يغمبا தீனுக்கு ஹுக்கும் தக்காய் சியாசத்துக்கு ஹிக்மத்துக்காய் மாஷரத்துக்கு அதப் தகட்டக்கா எ வாக தக்கி ஹம கொம்மை இஸ்லாமுக்குமே பெலும் முழுவெகிம்பா ஃபேதா ஹுரி வாக தைக்கே எக்கே நஜ்ரானுக்கு நசோராயிங்க வஃது மிபாமிஹுன் நீ ஃபஸ்தரஸ் மீஹுனே மிபாமிஹுன் ஐ சலாம் நீ ஐசா கஃபானுக்கு கந்தக்கா மெதுகா இத்துருக்க ஜெகஃபானாய் ஜதல் குளம்

மீஹுன்ன விதாளு விஹிந்து ஹந்தும குராஷ் ஹமகஷவரும் தியபே மீஹுங் அழுகொங்கொங் உளே தகத்தின் திமங்கலேகு ஃபானு பரிய வெகிவமே.

அங்கவானது அதி தியபா மீஹும் அனியா விரும்புங்க சபவும் தியபா மீஹும் அஜாபுகா பே விரும்பும் மியது தியபா மீஹுன்னக மம்ஃபாயின் நுகுரானதே.

எவருங்கே சீர்று சல்லா தத்திமன் ரஸ்கலாங்கே அசவா ஒடுகன் வாக்கமங்கையே எஹென்ன குன்னூனே அசவா ஒடுகும் வமே அதி எவருங்கே காத திமன் ரஸ்கலாங்கே ஃபொனு வாஃபாவா மலாயக்கத்தும் எகந்த லீவ்வதே.

ஆனுங்க வெறி ரசகலாங்க ஹதரத்தும் ஃபனுவா ரஹமத்தை கம்கை ஹமகாஷவரும் எக்கலாங்கை மொளங் அஸ்ஸவா ஒடுகும்வா மொள தின ஒடுகும்வா ரசகலாங்கே.

0: ஆர் ஏவரின் தூ குறுகியே
1: கரீம்
0: அதி தண்டுதகாய் ரீதி கேகெவிஸ்மே
1: وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ
0: அதி உஃபலுகா ஏவரின் திரு உளுணு கம்காவி நியமத்துகே தனவஸ் திரு உளுமே
1: كذلك وأورثناها قوما آخرين
0: கந்தங் ஹுரி எஃபதைனே அதி திமன் ரஸ்கலாங்கே இதகேதி எஹெம் பயக வாரத குரவீமே

0: தஅமலூன் மீமுக எதியை அபஃபில் தேமிக இங்க தஅமலூன் தஅமலூன் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன்
1: வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன்.

0: ரன் சோஃபா, ரன் சோஃபா.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரன் சோஃபா மிஸ்லஸ்லா கிமியத் கே ப்ரோக்ராம் கேஸ் மிகனஸ்தனி காஃப் கொக்கிரி அப்துல்லா ஃபாரூக் ஹசன் லி வாஃபவா பத்ருகே மைதானு ஹங்குரா மியா ஷஹீது மிஃபத்து கவா வாஹகதா நுசத்து ஷமி மியதுஸ் தனவாதேனி இஜெனி மால் ஹிசாம் ஃபிஷ்கே ப்ரோக்ராம் ஆய் கிமி பத்தல் கொல்லனி அருகனு அஸ்மா மூசா.
0: ரன் சோஃபா, ரன் சோஃபா.
2: அபூஜஹல் கத்துல் குரவிகம்கா ஸஹீஹ் முஸ்லிம் காவணி முஆஸ் பின் அஃப்ராயா முஆஸ் பின் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு. முஆஸ் பின் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ஹங் ஹவாலா தெவ்வா இப்னு இஸ்ஹாக் லியுவா ஃபாவா குதுகா முஆஸ் விதாள் வெஃபாவே. அஹண்ணன் அபூஜஹல் ஃபெனுனி போ கஸ்தக் எஃபதாங் முஷ்ரிகுங்கே கண்டித்தகா லுன்சிதஹுக ஹிமாயத்து காவணி குஷி. ஏறு முஷ்ரிகும் புனே அபுல் ஹகமா ஹமேங் எவ்விஸ் மிஹக வாசில் வெவுன நுதியஷி. அஹரிங் ஏனா அஹரிங் அமாசகங் ஹதாஃபீமி. அஹண்ண ஃபுர்சத்தை லிபேரங் ஏனாயா ஹமலா தீஃபீமி. அஹரன் ஜெஹி எதி ஃபஹருங் அபூ ஜஹல்கே ஃபேதண்டீகே மெதும் புரிவெகிங் ஃபே விஸ்ஸாகிங் ஹிகஜ்ஜே. கதுரோஷிக்கா மோலுன் ஜெஹமுங் விஸ்ஸாகிங் தாகுதஷி. அஹரிங் அபூ ஜஹல்கே கேகா கண்டின் ஜஹாயிரங் ஏனாகே தரிகல்லுங் அக்ரமா அஹரிங்கே கொணுகஷீகா கண்டின் ஜஸ்ஸவா புரிகொல்லெவ்வி. அஹரிங்கே அங் கிஹிலி ஃபதுகே ஹங்கண்டாயகு எலிஃபா ஒவெஜ்ஜே. அஹரிங் எதுவஹு ஹங்குராமு குறி ஏஐ தமமுன்னி. நமவெஸ் ஏ அத்தாஹுர உந்தகுவாத்தி ஃபேதஷுலா லுஸ்ஸா லஃபீமி. அஹன் நஃபஹு அபூ ஜஹுலா ஹமலா தெவ்வி முஅவ்விஸ் பின் அஃப்ராய் ஏனா அபூ ஜஹுல் பிம்மதி கொல்லெவ்வி. அபூ ஜஹுலங் ஹமே கணி நேவாலெவெனிய. ஏ அஃபஹு முஅவ்விஸ் பின் அஃப்ராவிஸ் ஹங்குராம குரவ்வா ஷஹீதெவடாகெம் ஃபீ. பய முஅர்ரிஹும் பயான் குரவ்வா குதுகா முஅவ்விஸ் பின் அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹுல் ஜஹம் கொல்லவ்வா பிம்மதி கொல்லெவ்வும ஃபஹுவெஸ் கண்டிக்கொள் திரிக்கொண் நுலவ்வா முஷ்ரிக்குன்னா ஹமலா தெவ்வமும் கெந்தெவி. எகலெக்ஃபான் குரியவ்வ டாகண்ணவனிக்கும் முஷ்ரிக்குங்க தெரேங் அபூ மசா ஃபாயக்கியோனு மீஹகு ஃபார லேகெங் ஹுரெஃபா ஜெஹி கண்டி எதி ஃபஹாரக்கும் எகலெக்ஃபான் ஷஹீதெவ டாகெங் பிமுக தான திரிவெவ டாகெங் ஃபீ. நம ஸஹீஹ் புகாரி காவாகுதுங் அபூ ஜஹுல்லா ஹமலா தேவி திபே கலுன்ன கீவெஸ் அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹா கே திபே ஃபுளுன்னி. பயங் எஹெனிஹென் ரிவாயத்தகும் வெஸ் எகங் தஸ்தியகுவே. எஹென் கமுங் அபூ ஜஹுல்லா ஹமலா தேவி முஆஸ் பின் அஃப்ராயா முஅவ்விஸ் பின் அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹும் கம் காவெஸ் பெலவே. என் ரிவாயத்தை காவாகுதுங் அபூ ஜஹுல்லா ஹமலா தெவ்வுமாயகு முஷ்ரிக்குங்கே ஹெவ்வெ கம் காவா இபுன் முஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஜஹம் கொல்லியே. எஹென் ரிவாயத்தை காவாகுத்துங் இக்ரிமா அபீ ஜஹல் எகலெக்ஃபான்கு கொண்டுஃபுளுகா கண்டிஞ்சஸ்ஸவா கொண்டு கஷிகொழு புரி கொல்லெவ்வி. நத்தீஜாகி குத்துங் எகலெக்ஃபான்கு அப்புழு கிஹிலிஃபெப்புழுகே ஹமாயகு எலுவிஃபா உவெஜ்ஜி. எ அப்புழுகே சவபுன் ஜிஹாதங் ஹுர செழேத்தி எகலெக்ஃபான் ஃபேத்தில ஃபுழுதஷ லவ்வா அப்புழு லுஸ்ஸவா லவ்வாஃபா எல்லவா லெவ்வி. பய ரிவாயத்தகு காவாகுத்துங் எ ஜஹம்கு சவபுங் எகலெக்ஃபான் வணி அவஹார வெஃபே. அனைபா ரிவாயத்தக்கு காவாகுத்துங் எகலெக்ஃபான் அவஹாரவி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுங்கே கிலாஃபத்துக்கு. எஹென் ரிவாயத்தக்கு காவாகுத்துகா எகலெக்ஃபான் ஆஹிரத்துக்கு தத்துரு ஃபுளு ஹியார் குரவி அலி ரழியல்லாஹு அன்ஹுங்கே கிலாஃபத்துக்கு. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். முஅவ்விஸ் பின் அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹுகி எகலெக்ஃபானுகே பப்பா ஃபுளா மம்மா ஃபுளா தெகமலுங்கே ஃபராப்புளும் வெஸ் அன்சாருங்கே எம்மெ ஷரஃபே கபீலா கம் காவா ஹஸ்ரஜ் வங்ஹாகே பேகலக்கி. ಏಕಲೇಗ್ ಫಾಣುಗೆ ನಸಬ್ ಫುಳುಗೆ ಸಿಲ್ಸಿಲಾ ಮಿ ಮಜ್ಮೂನುಗೆ ಫೆಶುಮ್ಗಾ ಅಳುಗನ್ ವಾಣಿ ಬಯಾನ್ ಕೊಫ್ಫೆ. ಖಜರಜ್ ವಂಗ್ಹೇಕಿ ಇತುರು ಸಾಹಿಬಾಗೆ ಕಾಫಾ ಕಲುಂ ಅಬ್ದುಲ್ ಮುತ್ತಲಿಬ್ಗೆ ಫಾಣುಗೆ ಮ್ಯಾಕಮಲುಂಗೆ ಕಬೀಲಾ ಕಮ್ಗಾ ದನ್ನ ವಾಲುಮುಂ ಎ ಕಬೀಲಾಕೆ ಕದರು ಮತಿವೆರಿ ಕಮ್ಗೆ ತಾರಫಕ ಫುದೇನೆ ಕಮಂ ಅಳುಗನ್ ದೆಕೆಮೆ. ಮುಅವ್ವಿಜ್ ರಲಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹು ಇಸ್ಲಾಮ್ ವಡಾಗೆ ನಿವಿ ದುವಸ್ವರೆಂ ಮುಅರ್ರಿಹುನ್ ಸರೀಹಕೊ ಬಯಾನ್ ಕೊರವ್ವಾ ಫೆನ್ನುವೆ. ಬಯಂಗ್ ಎಲ್ಮವೆರಿನ್ ಲಫಾ ಕುರವ್ವಾ ಫಾವಾ ಗೊತುಗಾ ಎಕಲೆಗ್ಫಾನ್ ಇಸ್ಲಾಮ್ ವಡಾಗಿನ್ ಫಾವಣಿ ಕೌ ಸಾಹಿಬಾ ಸೊಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಮದೀನಾ ಹಿಜುರೆ ವಡಾಗತುಮ್ಗೆ ಕೂರಿನ್ನಿ. ಎಕಲೆಗ್ಫಾನುಗೆ ಮ್ಯಾಕಂಬದುನ್ನಾ ಎಹೆನಿಹೆಂ ಅಹುನ್ನಾ ಎಕುಗೈ. ಮುಅವ್ವಿಜ್ ರಲಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹಕಿ ಇತುರು ಸಾಹಿಬಾ ದೆಕೆ ವರ ಲೋಬಿ ಫುಳುವಾ ಬೇಕಲಿಕೆ. ಇತುರು ಸಾಹಿಬಾಗ ಅರಿಹಂ ವೆದುಂ ಬರ್ತೀಲ ಕುರವ್ವಾ ಉಳುವಿ. ಎಕಲೆಗ್ಫಾನುಗೆ ದರಿಕಂಬಲುಂ ಅಸಯ್ಯದಾ ರುಬಯ್ಯಾ ಬಿಂತ್ ಮುಅವ್ವಿಜ್ ರಲಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹುಮಾ ರಿವಾ ಕುರವ್ವಾ ಫಾವೆ. ಎಫ್ಫಹರಕು ಅಹರಿಂಗೆ ಬಪ್ಪ ಅಹರಿಂಗೆ ಅತ ಕದುರು ಸಾಯ್ ದೆವ್ವಾಫ ಇತುರು ಸಾಹಿಬಾಗ ಅರಿಹ ಫೊಣುವಿ. ಕದುರುಗೆ ಮತೀಗಾಹುರಿ ಕ್ಯೂಕಂಬಾಗ ವತ್ತೆ